மோட்டர் சைக்கிள் லோவே பிரலி காரையா டிவிஎஸ் லங்காவேதின் நவீன தாக்ஷணினா இயலம இந்தன காரியக்ஷமதாவின் நிபதவன டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 டிவி டியூட்டி நவீன உபான்க சைத்த மோட்டர் சைக்கிளைய பொக்கட்டைக்கட தனின நதிவ பஜட்டைக்கட செட்டு என கமனட்ட வெடட்டு டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 டிவி டியூட்டி மோட்டர் சைக்கிளைய பெதலாம பதன்ன டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 டிவி டியூட்டி மோட்டர் சைக்கிளைய வெடிம துரதுவன லங்காவே மோட்டர் பைசிக்கிளே டிவிஎஸ் எக்ஸ்எல் 100

0: உதயாட்டாய் வினாடி 40 சாட்டாய்.
1: விழாவு ஒப்ப வைத்த கிண்ட ஆவி
2: டிவிஎஸ் பெட்ரோல்
3: லீட்டரை
4: பெட்ரோல் லீட்டரை கிலோமீட்டர் 80 கிட்ட பெரிய துவாரு நான் மேக்க தமாய்.

அட்டை வினாடி பணஸ் பகாய் விழாவு அப்ப இமே பயங்க என்னதான் எனக்கு அலிமதாக்கு நோவி நிஷ்பாதன கேமரா சக்கரன் எகது குறகான எதிர் உயரப்பி எனக்கு எனக்குனங்க இது காந்தா பிரிமிக்கல பேதியாக நேனித்தின் கேமடியாக கதாகன தமண்டோன முனவாரி தேக்கதாகன குஷ்டியரே அண்ணாய் தெப்பாரக்கி தன்னிப்பா கியாட பசி ஆய் வெடி அவுள் இன்னு புலுவா ரைட் மே ஏகனவே கேம ரசகரன விஜய் நிஷ்பாதனம் பாவிச்சுக்கிறான ஹெமுனாமி திங்ஸ் எந்தம் அக்கறி வகை அத்குணி நெத்தி உனத் சுவாவிக குளுபடு ரசவலிங் ஒக ரசகரகான புலுவான் ரைட் இவகே மதக்கணும் அப்ப டீப் டெக் சோலா சோலா கா கெதர்ட்டு அவரினாங்க வாகி வியாபாரிக ஸ்தானேட்டு ஹிமனத்தாங்க வாகி ஃபேக்டரி கிட்ட கொஹெட உனத் ராஜ்ய சா பௌத்கலிக்க நேத அன்சக்கின் ஓணும தனக்கு விஸ்வாசிய நித்துவமையாயிட்ட இல்ல உபே அவசதாவே சபுரன் புலுவாங்க மக்தீனோ டீப் டெக் சோலா ஃபேஸ்புக் பேஜ் கிடையாது தெல்லத்தின ப்ரொஜெக்ட் பலான் கமெண்ட்ஸ் பலான் ரிவ்யூஸ் பலான் எத்தோட வாட ஐடியா கண்ண புலுவா மே கியனவாட் வெடி அமக் இத்தாம விஸ்வாசவந்தோ மே வெடி கரகன் கால கத்தேன் பிந்து ஹத்தேக்காய் ஹத்ஸே குழாய் ஹத்ஸே குழாய் இக்க பிந்து ஹத்தேக்காய் ஹத்ஸே குழாய் ஹத்ஸே குழாய் இக்க ஹதான லொத்தராய் மிலதீ கண்ண ஜாதிக லொத்தராய் மண்டலி அதே தவச அவ தினவனோ கோடிபதி இக்க லட்சபதி இக்கரணோ இத்திங் அதே ருபியால் ஹத்தலியாக தீனவனாங் டிகாக் வீதான் கரன் லோபோ என்ன ஒயா கோட்டிபதி எக்வென் லட்சபதி எக்வென் ஜாதிக லொத்தராய் மண்டலி வாட தீல தீன அவஸ்தா இக்க கண்ண ஹதான லொத்தராய் கா

0: ஹண்ட்ரட் டிவிடி மோட்டர் சைக்கிளே வெடிம துரத்துவன லங்காவே மோட்டர் பைசிக்கிளே டிவிஎஸ் எக்ஸல் ஹண்ட்ரட்
1: என்எல்பி ஹதஹன லங்காவே வெடிம தேக்கி தின தேக்கி அவஸ்தா வெடிமலு திரைய என்எல்பி ஹதஹன ஒபத் அதும என்எல்பி ஹதஹன பலாகன்ன.

0: ரேடியோ ITN
1: கிருஷி கஷேத்திரத்த நவபன கிளப்பாதேவின் கசாகல பிளான்டேஷன் மகின் அரம்ப ஏதி பிரதான வியாபாரத்தை அத்தர ஒபட சமீப கசாகல கிரீன் சூப்பர் மார்க்கெட் ஜாலிய இத அடு மிலகன நேரத்தை ஒபே பசும்பீட்ட சகனையாக்த மசகட ருபியல் 25000ක් දක්වා மிலති கினேம் සඳහා நய சகனையாக்த හඳුන්වා දුන් එකම சூப்பர் மார்க்கெட் ஜாலியයි
2: ITN லக்ஹண்ட பூஜா சம்ப

சமய சூத்திர தேசனாவ மகா காருணிக புதுரஜானன் வகன்சே விசின் லோக சத்வயா வெத அனுகம்பாவின் தேசனா கரண லத ஆரக்ஷக பரித்ராண தேசனா அதரின் மகா சமய சூத்திர தேசனாவ அதி விசேஷ வூவகி தாரகா சமூகய பிரிவரா பெபலின பூர்ண சந்திரயாசே எதா கபில வஸ்து நகரா சன்னே மகா வனபித ஏகாலோக கரமினி சமஸ்த மகா விஸ்வதலேம புத்தஞா சத்ரேட ஹசு கரமினி பவத்மன லத மே தேசனா விசேஷேன்ம சஜாயனா கிரின்னே சமய திருஷ்டிக தேவி தேவதாம் வான்சேலாகே எல்ம பெல்மஹா ஆசீர்வாதே அபேக்ஷாவினி எதா புதுரஜானன் வான்சேகே ஸ்ரீபாத மூலேஹி கௌரவாபிவாதன பூர்வகவ தச தசக சக்ராவாட்யன் சித சபமினி மகானுபாவ சம்பன்ன திவ்ய கணயா புதுரதும் சரண கிய யம் பிம்பதி வீணம் ஏ அய கிசிதா அபாயகாமி வன்னி நெட்டை கியமின் புத்த பிரமுக ஸ்ராவக சங்க ரத்னேட ஸ்வகீய அத்யந்த கௌரவய புதுகலஹ மே வனாஹி விஸ்வகத திவ்ய சக்தியின் ஏகராஷி கரமின் ஜீவிதேட எலமின சகலாந்தராய துருகுட சித சாந்திய செலசீமேலா மகோபகாரி வன பரித்ராண தர்மயகி சீலு தெரியன்கே ஆசீர்வாதிய பினிச ஏ மகானுபாவ சம்பன்ன மகா சமய சூத்ரிய செதஹே சிதின் சஞ்ஞானிய கருண் லபன்னே பூஜ்ய கணி குமுரே சாந்த சுவாமின் வான்சே.